0: நான் நினைக்கிறேன்.
1: புரிஞ்சுது சார். நான்
0: நினைக்கிறேன்.
2: Bravo 30, 1050, University of Miami.
0: Ten four, University of Miami, go ahead.
2: Order Zulu 16, Golf Uniform, India, Black Jeep, unknown driver.
0: Ten 22 hours.

0: சரி, நான் சொல்ல நினைச்சேன்.
1: In the 89 temple. Bravo 33 back, the tag comes back to the 1020.